0: என் நண்பரே, வெகு தூரம் நடந்து கரைத்திருக்கிறீர். இவ்வாசனத்தில் உட்காருங்கள். ருக்மணி, ஜலம் கொண்டு வா. நான் என் அன்பனின் காலை அலம்புகிறேன். மாமா, வஸ்திரத்தை எடு, காலை தொடுக்கிறேன்.
1: ஹே ஜனார்தனா, இது என்ன விளையாட்டு?
2: பக்த குஜேல சங்கீத நாடகத்தின் சப்த பதத்தில் ஒரு பாகம்.
1: ஜனார்தனா, நான் உன் நாம கீர்த்தனங்களையே ஆகாரமாய்க் கொண்டு காலம் கழிக்கிறேன். நான் உன் உத்தமிய விவாகம் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு 27 குழந்தைகள்.
0: அண்ணா, நாம் சாந்திப முனிவரிடம் வித்யாபியாசம் செய்து கொண்டிருந்த நாளில் ஒரு தினம் இரவில் மழையில் அகப்பட்டுக் கொண்டது ஞாபகம் இருக்கிறதா?

0: நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. அன்றுதான் எனக்கு அதிக பசியாயிருந்து உன் பங்கு ஆகாரத்தையும் நானே புசித்துவிட்டேன். அதனால் நீர் பட்னியாயிருந்து அந்த தோஷத்தினால்தான் இப்பொழுது இன்னும் என் குடும்பத்துடன் பசியால் வருந்துகிறேன்.
1: ஞாபகம் இருக்கிறதா? இனி அதை மறந்து விடுங்கள். அதற்கு பதில்தான் இப்போ எனக்கு ஏதாவது சுற்றுண்டு கொண்டு வந்திருக்கிறேன்.
2: பிரசஸ்த சங்கீத நாடகங்களுடைய சப்தபதம் கிராமபோன் ரெக்கோர்டுகளாய் புறத்திறங்காறுண்டாயிருந്നു. பக்தகுஜேல சங்கீத நாடகத்தில் നിന്നുള്ള பிரசக்த பாகம்.
0: நானே அவித்து தருகிறேன்
1: அண்ணா. பரவாயில்லை, இந்த முடிச்சை எனக்கு அவித்துக் கொள்ள தெரியாதா? ஆஹா, என்ன வாசனை, என்ன ருசி! இன்னொரு பிடி அவள் சாப்பிடுகிறேன்.